இன்று உங்களுடன் நான் அனிதா. 438.6 மீட்டர் 684 கிலோஹெர்ட்ஸ் மத்திய அலைவரிசையிலும் எமது தமிழ் ஒலிபரப்பு இப்போது துவங்குகிறது. இன்று பராபவ ஆண்டு ஆடி திங்கள் 10ஆம் நாள் ஜூலை 26ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே

நேயர்களே, இன்றைய தமிழமுதம் நிகழ்ச்சியில் குரல் அமுதம், தகவல் நேரம், வானிலை அறிக்கை, சிந்தனை, கப்பல் போக்குவரத்து தகவல்கள் மற்றும் நெஞ்சம் மறப்பதில்லை ஆகியன ஒலி உலா வர இருக்கிறது. முதலில் குரல் அமுதம். உரன் என்னும் தோட்டியான் ஓர் ஐந்தும் காப்பான், வரன் என்னும் வைப்பிற்கோர் வித்தது. பொருள்: உறுதி என்ற அங்குசம் கொண்டு ஐம்பொறிகளையும் அடக்கி காப்பவன் துறவரம் என்னும் நிலத்திற்கு ஏற்ற விதையாவான். மீண்டும் குரல்: உரன் என்னும் தோட்டியான் ஓர் ஐந்தும் காப்பான், வரன் என்னும் வைப்பிற்கோர் வித்தது. குரல் எண் 24, அதிகாரம் நீத்தார் பெருமை.

தொடர்ந்து கப்பல் போக்குவரத்து தகவல்கள். ஃபோனிக்ஸ்மே துறைமுகத்திலிருந்து எம்வி பம்புகா நாளை காலை 6 மணிக்கு லாங் ஐலண்ட் மற்றும் சொராதீப் வழியாக ரங்கத் பயணிக்கும். பின்பு இக்கப்பல் சென்ற வழியாகவே நண்பகல் 12 மணிக்கு ஸ்ரீ விஜயபுரம் திரும்பும். எம் வி ஹட்பி நாளை காலை 6:15 சகதீப் செல்லும். பின்பு இக்கப்பல் காலை 8:30 மணிக்கு ஸ்ரீ விஜயபுரம் திரும்ப உள்ளது. எம் வி ராணிச்சங்கா நாளை காலை 6:15 சராஜித் செல்லும். அங்கிருந்து காலை 8:45 ஸ்ரீ விஜயபுரம் பயணிக்க உள்ளது. எம் வி ஸ்ட்ரைட் ஐலண்ட் நாளை காலை 11:30 மணிக்கு சராதீப் செல்லும். அங்கிருந்து பகல் 2 மணிக்கு சகிதீப் பயணிக்கும். பின்பு இக்கப்பல் சென்ற வழியாகவே பிற்பகல் 3:30 மணிக்கு ஸ்ரீ விஜயபுரம் திரும்பும். எம் வி நார்த் பேசேஜ் நாளை காலை 11 மணிக்கு சகிதீப் செல்லும். அங்கிருந்து பகல் 1 மணிக்கு சராஜித் செல்லும். பின்பு இக்கப்பல் சென்ற வழியாகவே பிற்பகல் 2:30 மணிக்கு ஸ்ரீ விஜயபுரம் வந்தடையும். எம் வி பாரடாங் நாளை பிற்பகல் 2:30 மணிக்கு சகிதீப் செல்லும். பின்பு இக்கப்பல் சென்ற வழியாகவே மாலை 4:30 மணிக்கு ஸ்ரீ விஜயபுரம் திரும்பும். எம் வி ஜோலிபாய் நாளை மாலை 5 மணிக்கு சராதீப் செல்லும். பின்பு இக்கப்பல் சென்ற வழியாகவே மறுநாள் காலை 5:30 மணிக்கு ஸ்ரீ விஜயபுரம் செல்லவிருக்கிறது. தகவல் நேரம் கேட்டீர்கள்.

தகவல் நேரம். வானிலை அறிக்கை. அந்தமான் நிக்கோபார் தீவுகளை பொறுத்தவரையில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது. காற்று மணிக்கு 35.45 கிலோமீட்டர் வீசக்கூடும். மேலும் மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்குள் செல்ல வேண்டாம் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.

தாயின் மணிக்கொடி, தாயின் மணிக்கொடி சொல்லுது ஜெய்ஹிந்த். தாயகம் காத்திட தன்னலம் போக்கிட்டு

கார்கில் போர் வெற்றி தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. நடுங்கும் குளிரில் நாட்டின் எல்லை பகுதியில் ஊடுருவிய பாகிஸ்தான் ராணுவத்தினரை எதிர்த்து வீரத்தோடு போரிட்டு வெற்றியை நாட்டுக்கு பரிசளித்தனர் நம் நாட்டு ராணுவ வீரர்கள். அந்த வீரர்களின் தியாகத்தை நினைவு கூறும் வகையிலும் கார்கில் வீரர்களுக்கு மரியாதை செலுத்தும் வகையிலும் இந்த தினம் கடைபிடிக்கப்படுகிறது. இந்தியா பாகிஸ்தான் இடையே நடந்த போர்களிலேயே 1999 ஆண்டில் நடைபெற்ற கார்கில் போர்தான் இன்று வரை மிகவும் தீவிரமான போர். கார்கில் யுத்தமானது 1999 ஆண்டு மே 3 தொடங்கி ஜூலை 26 வரை நடைபெற்றது. பாகிஸ்தானின் ஊடுருவலை நமது வீரர்கள் கண்டறிந்த பிறகு யுத்தம் துவங்கியது. இந்த போர் முழுவதும் கடுமையான பனிப்பொழிவு இருக்கும் பகுதியில் நடந்தது. இந்த பகுதி மிகவும் ஆபத்தான பகுதியாக இருந்ததால் அந்த சவாலையும் இந்திய ராணுவ வீரர்கள் எதிர்கொண்டனர். இந்த கார்கில் யுத்தத்தில் நாம் 527 இந்திய மாவீரர்களை இழந்து நம் நிலப்பகுதியை மீட்டெடுத்தோம். இதில் 1363 ராணுவ வீரர்கள் காயமடைந்தனர். பாகிஸ்தான் தரப்பில் 700 பேர் கொல்லப்பட்டனர். உயிரை துச்சமென மதித்து போரிட்டு உயிர் நீத்த இந்திய ராணுவ வீரர்களை இன்று நினைவு கூறுவோம்.

மக்கள் நிதி திட்டம் வீட்டுக்கொரு வங்கி கணக்கு இருக்கும் வகையில் புதிய திட்டத்தை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் புதுதில்லியில் தொடங்கி வைத்தார். இந்த திட்டத்தின் கீழ் வங்கியில் கணக்கு இல்லாத 7.5 கோடி குடும்பத்தினருக்கு காப்பீடு வசதியுடன் வங்கி கணக்கு தொடங்கப்பட்டது. நாடு முழுவதும் மாநில தலைநகரங்களிலும் முக்கிய மாவட்ட தலைநகரங்களிலும் இத்திட்டம் தொடங்கி வைக்கப்பட்டது. இத்திட்டத்தின் கீழ் வங்கி கணக்கு தொடங்குவதற்கு ஆதார் அட்டை இருந்தால் வேறு ஆவணங்கள் தேவையில்லை. வங்கி கணக்கு தொடங்கிய பிறகு அவர்களுக்கு ஏடிஎம் கார்டு வழங்கப்படும். அதை வைத்து நாடு முழுவதும் உள்ள ஏடிஎம்களில் பணம் எடுத்துக் கொள்ளலாம். 1 லட்சம் ரூபாய்க்கான விபத்து காப்பீடும் 30,000 ரூபாய்க்கான ஆயுள் காப்பீடும் வழங்கப்படும். ஆயுள் காப்பீட்டிற்கான சந்தா தொகையை இந்திய அரசே செலுத்தும். ஓய்வூதிய காப்பீடு போன்ற வசதிகளும் அளிக்கப்படும். மத்திய மாநில அரசுகள் அளிக்கும் நிதி உதவிகளை வங்கி கணக்கு மூலம் நேரடியாக பெற்றுக் கொள்ளலாம்.

தரமான வானொலியில் நிகழ்ச்சிகளை வழங்கி பங்கேற்க உங்களை பிரசார் பாரதி அழைக்கிறது. நிகழ்ச்சி தயாரிப்பாளர்கள், நிகழ்ச்சியை தயாரிக்கும் நிறுவனங்கள், நிகழ்ச்சியை திரட்டுபவர்கள் எமது வானொலி நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக ஆகாஷ்வாணி ஸ்ரீ விஜயபுரம் நோட்டீஸ் இன்வைட்டிங் ப்ரோக்ராம் ப்ரொபோசலின் கீழ் தரமான வானொலி நிகழ்ச்சிகளை வழங்க பங்கேற்குமாறு பிரசார் பாரதி விண்ணப்பங்களை வரவேற்கிறது. இதில் வருவாய் பகிர்வு முறை, ரெவன்யூ ஷேர் மோட், விளம்பரதாரர் நிகழ்ச்சி முறை, ஸ்பான்சர் ப்ரோக்ராம் மோட், இலவச முறையாக அதாவது கிராக்டிக்ஸ் மோட் ஆக இருக்க வேண்டும். இதில் வானொலி நாடகங்கள், ஆவண படங்கள், கதை சொல்லல், ஆடியோ தொடர்கள், புதுமையான ஆடியோ வடிவங்கள், போட்காஸ்ட், வினாடி வினா மற்றும் இசை சார்ந்த நிகழ்ச்சிகள் அடங்கும். நிகழ்ச்சி ஹிந்தி மொழியில் அமைய வேண்டும். 14 நிமிடங்கள் முதல் 28 நிமிடங்கள் என்ற கால அளவில் இருத்தல் அவசியம். விருப்பமுள்ள விண்ணப்பதாரர்கள் தங்களின் விண்ணப்பங்களை அனுப்பும் முன் பிரசார் பாரதி சோர்சிங் பாலிசி 2024 மற்றும் சமீபத்திய திருத்தங்களை கவனத்தில் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். NIPP-இன் கீழ் தரப்படும் நிகழ்ச்சிகள் நோட்டீஸ் இன்வைட்டிங் ப்ரோக்ராம் ப்ரொபோசலின் கீழ் பிரசார் பாரதி ஆகாஷ்வாணி முடிவின்படி தேசிய மண்டல மற்றும் உள்ளூர் வானொலி நிலையங்களில் ஒளிபரப்பப்படலாம். தகுதி, வழிகாட்டுதல்கள், ஒப்பந்த நிபந்தனைகள், வருவாய் பகிர்வு, அகில இந்திய ஒளிபரப்பு விதிகள் மற்றும் வணிக விளம்பர விதிகள் ஆகியவையும் இதில் பரிசீலிக்கப்படும். உங்கள் விண்ணப்பங்களை அனுப்ப வேண்டிய மின்னஞ்சல் முகவரி oairportplayer@prasarbharati.gov.in மற்றும் தேவையான அனைத்து விவரங்களுக்கு பிரசார் பாரதி மற்றும் ஆகாஷ்வாணி இணையதளங்களை பார்க்கவும். விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க வேண்டிய கடைசி நாள் இம்மாதம் 31 ஆகும். இந்தியாவின் பொது சேவை நிறுவனமான அகில இந்திய வானொலி நிலையம் உங்கள் படைப்பாற்றலை ஒளிபரப்பும். இந்த அரிய வாய்ப்பினை தவறவிடாதீர்கள். நேயர்களே, தொடர்வது நெஞ்ச மறப்பதில்லை நிகழ்ச்சி. இன்றைய நெஞ்ச மறப்பதில்லை நிகழ்ச்சியில் மனதிற்கு இதமான பழைய திரையிசை பாடல்கள் ஒளிவுலா வர உள்ளது.

நிகழ்ச்சியின் தொடக்கமாக கே பாலச்சந்தர் இயக்கத்தில் எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் கமல்ஹாசன், ஜெயபிரதா மற்றும் ரஜினிகாந்த் இணைந்து நடித்து 1979களில் வெளிவந்த நினைத்தாலி இணைக்கும் திரைப்படத்திலிருந்து இனிமை நிறைந்த உலகம் இருக்கு, இதுல உனக்கு கவலை எதுக்கு, லவ்லி பேர்ட்ஸ் என்ற பாடலை கேட்கலாம்.

வாங்கம் இனியா சொந்தம் வரணும். இடை தங்கம் நடை வைரம் இதழ் பவளம் நகை முத்து நீ விண்ணுலகப் பூந்தோட்டமா.

கல்யாணி வசந்தா வந்தாளா மூணு மூணு பொண்ணுங்க பார்வை மத்தாப்பு ஜாடை கித்தாப்பு மூணுக்கும் நாலரை கண்ணுங்க ஒரு கட்டு ஒரு வெட்டு ஒரு மொட்டு ஒரு சிட்டு அந்த மூணுக்கு நான் ஒருத்தன் மாப்பு.

அடுத்ததாக நீலகண்டன் இயக்கத்தில் எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் எம் ஜி ராமச்சந்திரன், லதா, எம் என் நம்பியார், சாரதா ஆகியோரின் நடிப்பில் 1975 ஆண்டு திரைக்கு வந்த நினைத்ததை முடிப்பவன் திரைப்படத்திலிருந்து கண்ணை நம்பாதே உன்னே ஏமாற்றும் பாடல் இதோ.

நேயர்களே, நீங்கள் தொடர்ந்து கேட்டுக்கொண்டு இருப்பது நெஞ்சம் மறப்பதில்லை நிகழ்ச்சியில் பழைய திரை இசை பாடல்கள். கே பாலச்சந்தர் இயக்கத்தில் எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் கமல்ஹாசன், ஜெயகணேஷ் மற்றும் ஜெயலட்சுமி ஆகியோரின் நடிப்பில் 1974 வெளிவந்த அவள் ஒரு தொடர்கதை திரைப்படத்திலிருந்து தெய்வம் தந்த வீடு வீதி எதிர்க்கு என்ற பாடலை கேட்கலாம்.

நேயர்களே, நிகழ்ச்சியில் தொடர்ந்து முக்தா சீனிவாசன் இயக்கத்தில் எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் முத்துராமன் மற்றும் ஜெயலலிதா அவர்களின் நடிப்பில் 1973 ஆண்டு வெளிவந்த சூரியகாந்தி என்ற திரைப்படத்திலிருந்து பரமசிவன் கழுத்திலிருந்து பாம்பு கேட்டது கருடா சவ்கியமா.

நேயர்களே, இதுவரை நீங்கள் கேட்டுக்கொண்டு இருந்தது நெஞ்சம் மறப்பதில்லை நிகழ்ச்சி. இத்துடன் தமிழமுதம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. நல்ல எண்ணம்தான் வாழ்வை வழிநடத்தும் என்ற சிந்தனை வரிகளுடன் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் அனிதா. வணக்கம் நேயர்களே.